0: பான் மொட்டிமலா
1: சை பான்
0: கஜா பபலா
1: சை பான்
0: நடுவுல காமரா
1: சை பான்
0: வரத புள்ளா
1: சை பான்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்
3: శ్రోతలు ఇంతవరకు జానపద సంగీతం కార్యక్రమంలో జానపద గీతాలు విన్నారు. ఇంతటితో ఈనాటి జానపద గీతాల కార్యక్రమం సమాప్తం.